அப்பேங்குரு செல்ல பாது சாதர்வேஸ் குரு கோவிந்த சிங்க ஹக் ஹக் தேஸ் குரு கோவிந்த சிங்க.